0: இசைக்கை வினாடி பத்தொலிகள் www.livefm.lk இத பீனவனராச
1: livefm.lk

0: பிட்டியட்ட, அம்புரு பிட்டியட்ட, நாவல பிட்டியட்ட, கல் பிட்டியட்ட. www.livefm.lk
1: Live FM.

0: லங்காவை விளாவிங்
1: ஸ்ரீலங்கிய ரித்மய விஷ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
2: லைவ் எஃப்எம்.

0: மாற்று மாறி கேள்வியான
1: லங்காவை வேளாவ ராத்திரி 10:20 ஸ்ரீலங்கே ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
2: Live FM.